0: அது கொஞ்சம் பழமான பாரம்பரியம் காத்திருப்போம்.
1: இந்த பக்கம் கொஞ்சம் தடுமா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
0: நான் வேலைக்கு போகணும்.

0: அறக்கடையில் ஒரு காகம் வாந்தி எடுப்பதை நான்
1: பார்த்துட்டேன்.
0: கடற்கரையில் ஒரு காகம் வாந்தி எடுப்பதை நான் பார்த்துட்டேன்.
2: நீங்க
3: உண்மைக்குமே என்ன கூட்டு போறீங்களா?
2: இந்த வழியாது வாங்கத்தான், நான் காட்டுறேன். பயப்படாதீங்க,
3: அது ரொம்ப நல்லா.
4: His submission work is of Castle Eden Den on the outskirts of.
5: All of these things have led to higher costs for American families. So.
6: Ainsi réalisé par Fidel Fujol. Amour et fidélité scientifique.